நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திருபங்கியனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜபீஜே அகிஜே அபிஜே சுமஹதங் பிரசிஜே கிருபாலங் ஸ்வரூபே குகர்மங் பிரணாசி சதா சர்வதா ஹ்ரித சித்தங் நிவாசி சர் பிரசாந்த வே பிரசாத்.